0: ஹாஸ்பிஸ் பாலிசி எஸ்எல்ஐசி லைஃப் ஜீவித ரக்ஷன் ஒப்பு இமியன் டைமிருன 11th போனஸ் பிரதிலாபி அகைய ருபியல் கூட்டி 1460 இக்மவாய் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் பியகுமின் மவகுமின்
1: பிரதீக்ஷாவ கேஸ் உன அங்கப்பட்ட வேதனா துரன் கரண திவ்யமய ஔஷதய செவனகல மதுகா கேஸ்ட பனியா செவனகல ஆயுர்வேத நிஷ்பாதனய அப்பே வெதகம அப்பே உருமய 40 வசரக அபிமானய செவனகல ஆயுர்வேத பிந்தோய 47 31 33 540
2: FM 95.8 Net FM Divaina Pura
3: Kalabala kalabala kalabala kalabala kalabala pencha

மாதவன் சார் அவர்களே, தப்பா எடுத்துக்க கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன், டு த இந்தியா, டு த அண்டர்கிரவுண்ட், டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.